இந்தியன் ஃபோக் பெஹா கிராகத்தில் கணேஷ் குமரேஷ் ஆகிய இரு கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட அழகிய நாட்டுப்புற மெட்டாகும். இந்தியாவின் இதயமாய் திகழும் கிராமப்புறங்கள் குறித்து இசை கருவிகள் பல ஒருங்கிணைந்து வழங்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது.

காஷ்மீர் டு கன்னியாகுமரி நிகழ்ச்சியின் நிறைவாக அமையும் இந்த உருப்படி இந்திய ஒருமைப்பாட்டை சித்தரிக்கும் வகையில் காஷ்மீரம் முதல் கன்னியாகுமரி வரையிலான பரந்த பாரதத்தின் பெருமையை பறைசாற்றுகிறது. சிந்து பைரவி ராகத்தில் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: உலக இசை தினத்தை ஒட்டி டாக்டர் ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் வழங்கிய இசை சங்கமம் கேட்டீர்கள்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: நிகழ்ச்சியில் வி வெங்கட நாகராஜன் அவர்கள் பாடுவார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நின்னே கோரி தரங்கம்பாடி பஞ்சநாத ஐயர் இயற்றிய ஆகிரி ராக வர்ணம், கண்டஜாதி அட்டதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: வி வெங்கடநாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏமினி பொகடுதுரா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் வீரவசந்தம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: நிகழ்ச்சியில் வி வெங்கட நாகராஜன் அவர்கள் பாடுகிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டி எஸ் பட்டாபிராம் பண்டிட் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி எஸ் பட்டாபிராம் பண்டிட். ஹீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின் அண்ட் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் தெலிசி ராம, தியாகராஜர் கீர்த்தனை, பூர்ண சந்திரிகா ராகம், ஆதிதாளம். தி கான்சர்ட் பிகின்ஸ் வித் தெலிசி ராம, கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பூர்ண சந்திரிகா, செட் டு ஆதிதாள்.

இனி துளசி தள தியாகராஜர் கீர்த்தனை மாயாமாளவ கோளை ராகம் ரூபகத்தாளம். லிசன் நவ் டு துளசி தள கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் மாயாமாளவ கோளை செட் டு தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி எஸ் பட்டாபிராம் பண்டிட் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி எஸ் பட்டாபிராம் பண்டிட். ஹி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின் அண்ட் சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம். இனி முந்து வெனுக தியாகராஜர் கீர்த்தனை, தர்பார் ராகம், ஆதி தாளம். லிசன் நவ் டு முந்து வெனுக, செயின்ட் தியாகராஜாஸ் காம்போசிஷன் இன் ராக் தர்பார், செட் டு ஆதி தாள்.